0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி நிற்பேன்.
1: வருந்தோ சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்தின ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: அடுத்த கானம் தர்மாத்மா என் சித்திரத்தின் வேண்டி முகேஷ் காஞ்சன் என்னிவர் பாடியது. கானரச்சன இந்தியவர், சங்கீதம் கல்யாண்ஜி ஆனந்த்ஜி.